0: வாகனத்தை ஸ்பீடா ஓட்டுறதுன்றது திறமை இல்ல, வாகனத்தை மிதமான வேகத்தில் ஓட்டுறதுதான் புத்திசாலித்தனம். மித வேகம் மிக நன்று, அதிவேகம் அதிக ஆபத்தை கொடுக்கும். வீதி விபத்துக்களை முற்றாக தடுப்போம்.
1: வழங்கியது வணக்கம் தாயகம். இன்றைய நாள் எப்படி?
2: வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய நாள் பற்றிய விவரங்களை நமக்காக வழங்கவிருக்கிறார் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
3: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றே 2026 மே மாதம் 25 திகதி பராபப வருஷம் வைகாசி திங்கள் 11 நாள் திங்கட்கிழமை தசமி திதி பின்னிரவு 5-11 வரை அதன் பின் ஏகாதசி நட்சத்திரம் உத்தரம் பின்னிரவு 4-9 வரை அதன் மேல் அத்தம் சித்த யோகம் முழுவதும் ராகு காலம் காலைகள் 24-8:58 வரை சுபநேரம் பகல் 12:42 வரை. இன்றைய திவச திதி வைகாசி மாத வளர்ப்புறை தசமி. இனி இன்றைய பலன்கள்: 1 ஆனந்தம், 2 மத்திமம், 3 யோசனை, 4 அதிர்ஷ்டம், 5 சமபலன், 6 கவலை, 7 அனுகூலம், 8 விருத்தி, 9 சலனம். இன்றைய சிந்தனைக்கு நாம் உலகில் வாழும் வரையிலும் எத்தனை சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ்ந்திருந்த போதிலும் பிறக்கும் போது அவை ஒன்றும் உடன் வருவதில்லை. எனவே அழிகின்ற செல்வத்தை அனுதினமும் சேர்க்க நினைப்பதை காட்டிலும் அழியாத பேட்டினை பெறுவதற்கே மனிதன் முயல வேண்டும். சுயநலமற்ற தன்மையும் தர்ம நெறியும் இறை சிந்தனையும் எளிமையும் அதையும் சமமாக பார்க்கின்ற எண்ணமும் இருந்தால் மனித வாழ்வு மிகச் சிறந்ததாக இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் ஒரு அரசரை காட்டிலும் மேன்மையானவராக கருத்து.
2: நன்றி ஐயா. இன்றைய நாள் பற்றிய விவரங்களை நமக்காக வழங்கியிருந்தவர் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள்.
1: இன்றைய நாள் எப்படி?
0: ஒவ்வொரு நொடியும் ஒலிக்கும் தமிழ் உணர்வாக மாறும் அந்த ஓசை சக்தி 103.9, 104.1.